தினமும் குளிக்கவும் இணைச்சுவி அல் குர்ஆன் வஹ்னனே எவ்வளவு கப்பியாக மெல்லி எங்கேயும் ஜோதிலே கொட்டிருவேன் ஜோதா பார்க்க